சந்தேகமோ பரியோலும் நெய்லக்கென்னை பூனடே ஆனா பகே தோனி வாஜுன்னா ஒல் எங்களா சிறப்பு பிரசென்ன பசங்க.